இதமான கானங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுனந்தா மற்றும் குழுவினர் குரல்களில் சேதுபதி ஐபிஎஸ்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் நோயல், அனுபமா, சுபா, பல்லவி மற்றும் சீனிவாஸ் ஆகியோர் குரல்களில், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில் வருகிறது பம்பாய்.

அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டோம். இந்த திரைப்படத்திற்காக புலரும் பொழுதுவின் நிறைவான கானம் இட்லி கடை திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி பாடியது.

புதிதாய் மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் பெங்களூரு ஏ.ஆர். ரமணியம்மாள்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றடா. இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

இடம் தரும் கானங்களால் இறையொருளை வணங்கிக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில். பாடல் உலாவரும் நேரம் 6:18.

இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் தேனிசைக்கான அடுத்த பாடலை பாட காத்திருக்கிறார் எல்லாரீஸ்வரி. நேரம் 6:22.

இனிமையான வாழ்வு வேண்டி இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 6:35 33 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசீலாவின் குரலில்

நேரம் 6:29 ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக MR விஜயா காத்திருக்கிறார் அன்னை துர்க்கையை வழிபடுவதற்கு.

நேரம் 6:42 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz இல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சோபனா குரலில்

ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரோட மன்றாடும் நேரமாக இது தேனிசை ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல் 100.1 MHz இல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வாணிஜெயராம் குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அரைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே டெல்லியிலிருந்து, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, அகில உலக தெலுங்கு சம்மேளனம் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 1 பகுதி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டி கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம்.

2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், மண்டேலா ஃப்ரம் பிரிசன் டு பிரசிடென்சி, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் நெல்சன் மண்டேலா, ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை. தொடர்ந்து கிரீன் க்ரோத் வேர் டெவலப்மெண்ட் மீட் நேச்சர். உரை வழங்குபவர் எஸ் நவிகா. இம்யூனிட்டி பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஷாட். உரை வழங்குபவர் ஆர் கே கிருத்திகா. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடியது.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: திரையிசை கேட்டோம். தொடர்வது ஆத் சவேரி டெல்லியிலிருந்து.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரி.

நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையுடன் திரைகானம் ரசிக்க. ஸ்ரீவர்தினி, அதித்தி, சத்யயாமினி, ரோஷினி, தேஜஸ்வினி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கும் பாடல் எனிமி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:30 5:00 ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

0: கருப்படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:40, 15 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து கிடக்குழி மாரியம்மாள், சந்தோஷ் நாராயணன் குரலில்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

திரைகணத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலின் படம் டாக்டர். பாடலை பாடியுள்ளவர்கள் அனிருத் ரவிச்சந்தர், அனந்த கிருஷ்ணன்.

நேரம் 8:52 நிமிடம் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் நேர்கள் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் டி இமான், வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் குரல்களில் சீமராஜா இந்த படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

திரைகானத்தின் நிறைவான பாடல் கேட்கலாம். பியார் பிரேமா காதல் படத்திலிருந்து தேவன் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:58:20.

0: திரைகானம் நிறைவு பெற்றது. மீண்டும் இணைவும் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்பொழுது 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். வாழ்ந்திடுவோம் வாரீர் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரபிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:29 15 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியிலடுத்து நதஜன பாலினி, நளினகாந்தி ராகம், ஆதிதாளம், தஞ்சாவூர் சங்கர ஐயர் கீர்த்தனை.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டி கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். சுகமான ராகங்கள் ரசிக்க முதல் பாடல் வருகிறது. நேருக்கு நேர் படத்திலிருந்து ஹரிஹரன் ஷாகுல் அமீத் குரலில்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் தொடரும் பாடலின் படம் தேவதை. பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சரண், சந்தியா. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:44 நிமிடம் 50 நொடி.

நிலையத்தில் நேரம் 10:50:38. 100.1 MHz FM கோல் வழங்கி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில், மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: சுகுமான ராகங்கள் வழங்கும் நிறைவான பாடல் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா பவதாரணி பாடியது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:10:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம் கேட்கலாம். 11:30 வரை முதல் பாடல் சங்கர் மகாதேவன், சாஷா திருப்பதி குரலில், கருப்பன் திரைப்படத்திலிருந்து.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

திரைக்கதையின் அடுத்த பாடல் ஏ ஆர் ரெஹனா, திப்பு, நிக்கிதா காந்தி ஆகியோர் குரல்களில் காற்று வெளியீடு இந்த படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:14. 11:00.

விக்ரம் வேதா படத்திற்காக பிரதீப் குமார் நேஹா வேணுகோபால் பாடிய பாடல் கேட்டோம். திரைக்கானத்தின் நிறைவான பாடல் ஒலிக்கிறது கவன் படத்திலிருந்து. பாடலை பாடியுள்ளவர்கள் ஹிப்ஹாப் தமிழா சுதர்ஷன் அசோக். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து.

மாலை 5 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் பிரமீளா குருமூர்த்தி அவர்களின் பாட்டு. டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம். மண்டேலா ஃப்ரம் ப்ரிசன் டு பிரசிடென்சி, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் நெல்சன் மண்டேலா. ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை. கிரீன் க்ரோத் வேர் டெவலப்மெண்ட் மீட் நேச்சர். உரை வழங்குபவர் எஸ் நவிகா. அதனைத் தொடர்ந்து இம்யூனிட்டி பிரிங்ஸ் வித் அ சிங்கிள் ஷாட். உரை வழங்குபவர் ஆர் கே கிருத்திகா. இவை அனைத்தும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இன்று 7:10. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10

10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது குரல் அமுதம்.

0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார்.
0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

நேரம் 12:04:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர இருப்பது திரைகானம். சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில் ஆடுபெருக்கு படத்திலிருந்து முதல் பாடல்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அழியா காவிய கானங்கள். திரைக்கானத்தில் வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் கந்தன் கருணை. பாடலை பாடியுள்ளவர் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Catch the rain. बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது திரைகானம். அடுத்த பாடல் லவகுசா திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பி லீலா பாடியுள்ள பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

மெல்லிசை நிறைவாக சீர்காழி டாக்டர் ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடலுக்கு இசை குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன். பாடலை இயற்றியுள்ளவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

அடுத்ததாக ஸ்ரீ காந்திமதிம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஹேமாவதி ராகம் ஆதிதாளம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: திரைகணத்தில் எடுத்து கேட்கலாம் காக்கி சட்டை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:42.

0: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது முதல் மரியாதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: பூங்காத்து திரும்புமா

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: பாடும் வானம் பாடி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித்த.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நின்னே கோரி என

அடுத்து ஸ்ரீ கணநாதம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஈச மனோகரி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசையில் டாக்டர் பிரமீளா குருமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின் சேர்த்தலை, ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ரகுவரா நின்னு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், மண்டேலா ஃப்ரம் பிரசன்ட் டு பிரசிடென்சி, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் நெல்சன் மண்டேலா, ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை. கிரீன் க்ரோத் வேர் டெவலப்மெண்ட் மீட் நேச்சர் உரை வழங்குபவர் எஸ் நவிகா. இம்யூனிட்டி பிஹைண்ட்ஸ் வித் எ சிங்கிள் ஷாட் உரை வழங்குபவர் ஆர் கே கிருத்திகா. 7:50 செய்தி கதவம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகத்தில் சுப்ரதோ ராய் சௌத்ரி அவர்களின் சித்தார் இசை கேட்கலாம். தொடர்ந்து பத்மா தல்வார்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 4:10 பொங்கும் மங்கலம், பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரைகாணம், 7:30 வாட்ஸ்அவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை. இதில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை இடம்பெறும். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகாணம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஆண்டாள் திருக்கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் அவர்கள். இரண்டு 2:30 திரைகாணம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 5:00 அரங்கிசையில் டி எம் பிரபாவதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 8:10 எது அழகு நாடகம், எழுதியவர் தென்மாதிரி மங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள், அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
3: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கிருத்திகா ஆர்கே பர்சூவிங் தேர்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் குயின் மேரிஸ் காலேஜ். ஐ ஆம் டிலைட்டட் டு ஹாவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் வித் யூ டுடே ஆன் அ டாபிக் தட் அஃபெக்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி ஃபேமிலி அண்ட் எவ்ரி கம்யூனிட்டி. எஸ், இம்யூனிட்டி பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஷாட். ஹெல்த் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த். No matter how successful we are in life, without good health, we cannot enjoy happiness or achieve our goals. One of the most important medical discoveries that has helped protect human health is vaccination. Vaccines have saved millions of lives and continue to protect people from dangerous diseases around the world. First, let us understand what a vaccine is. A vaccine is a biological preparation that helps our body's immune system recognize and fight harmful germs such as viruses and bacteria. When a person receives a vaccine, the body learns how to defend itself against a particular disease. As a result,

இஃப் அ பர்சன் லேட்டஸ்ட் கம் இன் டு காண்டாக்ட் வித் ஆக்சுவல் டிசீஸ் த இம்யூன் சிஸ்டம் கேன் ஃபைட் இட் எஃபெக்டிவ்லி. வேக்சினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ப்ரிவென்ட்ஸ் மெனி சீரியஸ் டிசீசஸ் இன் த பாஸ்ட். டிசீசஸ் சச் அஸ் ஸ்மால் பாக்ஸ், போலியோ, டிப்தீரியா காஸ் வைட் ஸ்ப்ரெட் த சஃபரிங் அண்ட் டெத். சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் அலைக் வர் அஃபெக்டட் தேங்க்ஸ் டு வேக்சினேஷன் பிகாஸ் மெனி ஆஃப் தீஸ் டிசீஸ் ஹவ் பீன் கண்ட்ரோல் ஆர் எலிமினேட்டட் இன் செவரல் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் பாக்ஸ் வான்ஸ் ஒன்ஸ் அ டெத்லி டிசீஸ் தட் கில்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். டுடே இட் ஹேஸ் பீன் எராடிகேட்டட் த்ரூ குளோபல் வேக்சினேஷன் எஃபர்ட்ஸ். வேக்சின்ஸ் ஆர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன். டியூரிங் சைல்ட்ஹுட் த இம்யூன் சிஸ்டம் இஸ் ஸ்டில் டெவலப்பிங், மேக்கிங் சில்ட்ரன்ஸ் மோர் வல்னரபிள் டு இன்ஃபெக்ஷன். வேக்சின்ஸ் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அட் அன் இயர்லி ஸ்டேஜ் அண்ட் ஹெல்ப் சில்ட்ரன் க்ரோ அப் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். Childhood vaccination schedules are carefully designed by medical experts to avoid protection at the right time. Another important benefit of vaccination is that it protects not only individual but also entire communities. This concept is known as herd immunity. When a large number of people in a community are vaccinated, diseases find it difficult to spread. This protects vulnerable individuals such as newborn babies, elderly people, and those with weaker immune system who may not be able to receive certain vaccines. Thus, by getting vaccination, we are also helping to protect others. Vaccination also plays a major role in reducing healthcare cost. Preventing a disease is usually much easier and less expensive than treating it. Hospitalization, medicines, medical tests, and long-term treatment can place a heavy financial burden on families. Vaccines help reduce these expenses by preventing illness before it occurs. The importance of vaccination becomes particularly evident during the recent COVID-19 pandemic. The pandemic affected millions of people across the globe and disrupted daily life, education, business and healthcare system. Scientists worked tirelessly to develop vaccines that help reduce severe illness, hospitalization and deaths. Vaccination plays a crucial role in helping societies return to normal life. In the past, many children lost their lives to infectious disease before reaching adulthood. Diseases such as measles, whooping cough and tetanus claimed countless young lives. Throughout widespread immunization programs, these diseases have been significantly controlled, allowing millions of children to survive, grow, and lead healthy lives. This achievement is one of the greatest successes of modern public health. Vaccines are particularly important for people with chronic health conditions, such as diabetes, heart disease, asthma, and other respiratory illness. These individuals are often more vulnerable to infection and may experience severe complications if they become ill. Vaccination provides an additional layer of protection, helping them maintain better health and reducing the risk of hospitalization and serious medical complications. Vaccination also contributes to social ability and confidence. When people are protected against infectious disease, they can attend schools, colleges, workplaces, and public gatherings without fear of widespread outbreaks. Communities function more effectively when disease transmission is low. As a result, vaccination supports not only physical health but also social well-being, economic productivity, and a higher quality of life for everyone. Vaccination has played a significant role in increasing life expectancy across the world. Many diseases that once claimed thousands of lives every year are now rare because of successful immunization program. As a result, people today enjoy a healthier and longer life than previous generation. Vaccines have contributed greatly to the improvement of public health and human development. Vaccines are not only beneficial for individuals but also for the programs of a nation. A healthy population is essential for economic growth and social development. When people are protected from diseases, they can attend school regularly, productively, and contribute positively to the society. Thus, vaccination supports the overall development and prosperity of a country. Healthcare workers around the world dedicate their time and effort to ensuring the vaccines reach every corner of society. They work in hospitals, clinics, schools, and remote villages to provide immunization services. Their commitment has helped protect millions of people from preventable diseases. We should appreciate and support these healthcare professionals.

0: மீண்டும் திரை இசை 8:10 ஒலிக்கும். இனி கேட்கலாம் செய்தி கதம்பம். தொடர்ந்து ஹிந்தி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடங்கியுள்ளது குறித்தும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் பேசுகையில்,
2: My dear fellow citizens of Tamil Nadu, today we are starting national census in our state of Tamil Nadu. That is the national census 2027. From today and in fact from 1st August to 31st August, we will be completing this enormous exercise. The speciality of this particular exercise this year is this will be done in a digital mode. No paper will be used in this census, whole exercise will be done digitally. One more addition to this is that there is self-enumeration process is added to this. Ours is a very big country and in this crores of people are employed in this whole exercise. Self-enumeration will help us to give us exact information to the people, to the country and to the administration. This self-enumeration is a very simple process, nothing to worry about it and nothing complicated. I can tell you because I have completed this, so it is very simple and it is very effective also.

0: ஆல் பீப்பிள் ஃப்ரம் அவர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வில் என்ஜாய் திஸ். த எனமரேட்டர்ஸ் வில் பி விசிட்டிங் டு யூ லேட்டர் ஆன், பட் திஸ் போர்ட்டல் வில் பி ஓபன் ஃபார் யூ ஃப்ரம் டுடே, தட் இஸ் 17th July, அண்ட் இட் வில் பி ஓபன் டில் 31st of July ஆஃப் திஸ் இயர். சோ வி ஆல் வில் பி கோயிங் ஃபார் திஸ் சென்சஸ், த பிகெஸ்ட் சென்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ப்ராபப்ளி. வி ஹாவ் அச்சீவ்ட் மெனி அவர் மைல் ஸ்டோன்ஸ் because of the process of census, by understanding the status of the people, their nature, their all other amenities, and this helps the administration and the governments at the center as well as at the in the states to formulate the welfare schemes in the interest of our people. I want and I appeal all my fellow citizens in Tamil Nadu to do this wholeheartedly. Cooperate with the enumerators, our administrative officers, our enumerators, they will be visiting us. Cooperate with them so that in future we get better administration, better welfare schemes. Your participation is a must because on that basis only our country will be a progressive country in future.
1: அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இணையதளத்தின் மூலம் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு இன்று முதல் 31ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. சுய கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தாங்களாகவே இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் களப்பணி August 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ள உள்ளது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பார்வையிட்டனர். அப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொறுப்பு அலுவலர்களாக 4 வட்டாட்சியர்கள், 2 நகராட்சி ஆணையர்கள், 2 பேரூராட்சி அலுவலர்கள், 207 மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் 1277 கணக்கெடுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி பேசும்போது,
3: இப்ப நம்ம மாவட்டத்துல வந்து சென்சஸ்க்கான பணி வந்து 1 ஆகஸ்ட்ல இருந்து தொடங்கி இருக்கிறது. இதற்காக வந்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து அவங்க அந்த பணியை செய்யறதுக்கு உங்க வீடு தேடி August 1ஆம் தேதி வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னதாகவே நீங்களே உங்களுடைய விவரங்களை வந்து சுய கணக்கீடு வழியா ஒரு மொபைல்ல கொடுத்துருக்கிற லிங்க்ல நீங்க போயிட்டு உங்களுடைய விவரங்களை வந்து பதிவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு 33 கேள்விகள் தான், உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அந்த விவரங்களை நீங்க பதிஞ்சிட்டு கடைசியா முடிக்கும் போது ஒரு 11 டிஜிட் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு SMS வரும், அதை நீங்க வச்சிருங்க. 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த சென்சஸ் எடுக்க வர நபர்கிட்ட இந்த SMS கொடுக்கும்பொழுது அவங்க ஈஸியா அதை வந்து பதிஞ்சிட்டு அடுத்த வீடு போய் பாக்குறதுக்கு ஒரு வசதியா இருக்கும்.
1: சேலம் மாவட்டத்தில் தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: ஆடி மாதம் முதல் நாளையொட்டி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் முதல் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கிய நாளான ஆடி முதல் நாள் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். இதேபோன்று தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது. ஆண்டாண்டு காலமாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது.
5: தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த தேங்காய் சுடுற பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆடி மாசம் விதை விதைக்கும் போது பாத்தீங்கன்னா கடவுளுக்கு இந்த மாதிரி தேங்காய் சுட்டு படைச்சு மழை நல்லா பெய்யணும், விளைச்சல் நல்லா இருக்கணும், தீமைகள் எல்லாம் சுட்டு எரிக்கப்பட்டு நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைங்க இது. அதே மாதிரி குடும்பம் ஒற்றுமைக்காகவும் பேர குழந்தைங்க எல்லாம் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து அன்னைக்கு தேங்காய் சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. இருந்த மனசில் இருந்த ஒரு சின்ன சின்ன பகைகள் கூட போய் எல்லாரும் அதை மறந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நேரத்தை நாங்கள் நினைக்கிறோம்.
4: ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. இப்படி நெருப்பில் பக்குவப்பட்ட தேங்காயும் அதனுள்ளே

0: இருக்கும் பூரணமும் மிகவும் சுவையாக இருக்கும். இதை போலவே பக்குவப்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் இருக்கும் என்பதையே நம் முன்னோர் வலியுறுத்துகின்றனர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் பெருமைமிகு அடையாளமாக நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த மகத்தான சாதனை ரயில்வே குழுவினரின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பரம்வீர் சக்ரா விருது பெற்ற விமானப்படை அதிகாரி நிர்மல்ஜித் சிங் ஷெகோன் பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்தியில், 1971 நடந்த போரின்போது தனி ஒரு நபராய் பாகிஸ்தானின் விமானங்களை அழித்து இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்த நிர்மல்ஜித் சிங்கின் வீரம் துணிச்சல் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். டாமன் டெல்லி இடையே புதிதாக தொடங்கப்பட்டுள்ள விமான சேவையில் பயணம் செய்யவுள்ள பயணிகள் சிலருக்கு போர்டிங் பாஸை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு வழங்கினார். இந்த விமான சேவையின் மூலம் உள்ளூர் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பிராந்திய மற்றும் சுற்றுலா மேம்படும் என்றும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் துறைக்கான இந்தியாவின் பிரதிநிதி பொறுப்பிலிருந்து செல்லவுள்ள திரு டகாயுகி ஹகிவாரா வெளியுறவுத்துறையின் மேற்கு பிராந்தியத்திற்கான செயலர் திரு சிபி ஜார்ஜை சந்தித்து பேசியுள்ளது குறித்து குறிப்பிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய உணவு மற்றும் வேளாண் துறையின் செயல்பாடுகளுக்கு திரு டகாயுகியின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 1,00,000 ரூபாய் நிலுவைத் தொகையை பெறுவதற்கு திருப்பி வழங்கக்கூடிய வரித்தொகையாக 7,500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அனுப்பியுள்ளது போல் பகிரப்படும் கடிதம் முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு கடிதத்தையும் தனிப்பட்ட விவரங்களையும் போன் அல்லது இமெயில் மூலமாகவோ ரிசர்வ் வங்கி கோருவதில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு

0: திரைக்கானத்தின் முதலில் ஒலிக்கிறது ரோமியோ படத்திற்காக ஏடிகே பாடிய பாடல்.
1: உங்களின் குடும்பம்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது ஆரோமலை படத்திற்காக சின்மயி பாடிய பாடல்.

திரைக்கணத்தில் எடுத்து கேட்கலாம். பராசக்தி படத்திற்காக ஷான் ரோல்டன் தி பாடிய பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி.

0: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கிறது பிரதர் பட பாடல்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
2: டேய் இப்ப நான் பாடுற முடியலடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைக்கு நேரம் 11:40. இப்போது கேட்கலாம் திரைகானம். 500,000 திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: அடுத்து இரு கோடுகள் திரைப்பட்டுக்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், ஜமுனா ராணி, ஸ்வர்ணா பாடியது.
1: மூன்று தமிழ் தோன்றி விளையாடியதும் இங்கே, நாலடியும் ஐந்து வகை காவியமும் இங்கே, ஆறறிவும் தெளிவு பெற தேடியதும் இங்கே, நான் பிறந்து பூங்கா

அம்மம்மா ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அறிவை தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை காடச் சொன்னேன், அடக்கம் விட்டா

பெரியர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு புறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. கெடுதலை என்னும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன் நான், விடுதலை வேண்டி பாடினேன். ஒரு தலையாக பொருள் குவியாமல் பரிசமமாக வேண்டினேன் நான், திருடச் சொல்லியா

0: பொய்யே பொய்யே.
1: அடுத்து அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.
2: 10 16 முத்தம் முத்தம்
3: முத்தம் முத்தம்
2: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
3: செம்பவளம்
2: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
3: கட்டித்தங்கம்
2: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
3: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:11. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் புன்னகை மன்னன் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் புன்னகை மன்னன் திரைப்பட பாடல் சித்ரா பாடியது.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பாபு, இரு துருவம், நீரும் நெருப்பும் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் பாபு திரைப்பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி பாடியதே.

0: சுகம் பழங்கும் பெண்மை எது பழகி பார்த்தவுடன் சொல்லு முடிவில்லாத சுகம் பழங்கும் பெண்மை எது பழகி பார்த்தவுடன் சொல்லு.
1: அடுத்து நீரும் நெருப்பும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் எல்ஆர்ஈஸ்வரி, கே வீரமணி, சதன் என் ராவ், ஜே வி ரகுபாலா, டி ஏ மாத்தி பாடியது.
2: ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்,
3: ஒரு துவையல்,
2: ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்.

0: சப்பாத்தியில் சுடுவதா, சப்பாத்தியில் சுடுவதா, உடைய தட்டும் வீரன் போய் வடையத்தட்ட சொல்லுவதா, வடையத்தட்ட சொல்லுவதா.
1: இல்லாட்டி பத்னி
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டே. இப்ப அப்போனும் எந்தெங்கிலும் ஒண்ணு போட
1: பாடாம். எல்லாம் இந்த பப்பு அண்ணன் அல்லே, நான் கேரளம் ஆரியும் ஆவேன். புஞ்சையறி கூட்டையும் நான் குடிசேரி, ஒரு அவியல் ஒரு தீயல்

0: நேர்களை துறை எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்ற நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இது தொடர்பது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.
1: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே மொஹம்மத் ஜுபேர். प्रधानमंत्री नरेंद्र मोदी ने हरियाणा, पंजाब और चंडीगढ़ में लगभग 25,000 करोड़ रुपए के विकास कार्यों का लोकार्पण और शिलान्यास किया। श्री मोदी ने जलंधर में 5,470 करोड़ रुपए से अधिक लागत की विभिन्न

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம். இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேர்கள் இனி கேட்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள், மூடுபனி, மீண்டும் கோகிலா ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:30:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொண்ட தொடர்ந்து மூடுபனி படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:44:25. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் கே.ஜே.எஸ்.தாஸ், எஸ்.ஜானகி குரல்களில்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமால் பெருமை படத்திற்காக பி. சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:23:20. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவிளையாடல் படத்திற்காக சிறுகழி கோவிந்தராஜன் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.